ஜிகரமா லலார்கனா கோரகனா லெட்ஸ் ஜிஜிஜி அசாமா சி கிவி கோரா கிவி கோரா கிவி கோரா.